0: அனுராக் குல்கர்னி, மங்களேஷ் சத்யவதி பாடினா இ பாட்டு வந்தோம்.
1: ஏய் பிரதர் அப்பமா, ஈ டிக் சிக் டிக் சிக் காக்குண்டா மன மியூசிக் ஏவன உண்டா?
2: அப்பா கடுப்பு நிண்டு போய் மங்கறோம்.

0: பிரபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சைபால்